சந்திரகலா, ரசீத், கனிஷ், இருப்பான், ரிஜ்வான், அர்ஃபன், சரபவி, விஜய், குருபிரசாத், லக்ஷ்மண், வெங்கட்ராமம்மா சின்ன, மதிலிட்டி, சந்திரகலா, விஜய், சிவா, சுஸ்மிதா, மோகன், லக்ஷ்மி, மௌனிகா, ஹரிஷ், ராஜேந்தர், கீதா, மது, அஞ்சலி, இந்துஸ்ரீ, பவ்யஸ்ரீ, பபுலு, ராஜேஸ்வரி, ஆஞ்சநேயுலு, ராதா, மதிலேட்டி, பிரசாந்த், பாபு, கவிதா, மஞ்சுளா, மனோகர், சைலஜா, வெங்கடேஸ்வர்லு, ராமகிருஷ்ணா, சங்கர், மகேஷ், ரவிக்குமார், ஷிரிஷா, ஆதர்ஷ், லக்கி, லாஷ்யா, மானசா, சரஸ்வதி, சத்யம், ஈஸ்வரய்யா, அலகே, நிஜாமாபாத் நியூ என்ஜிஓஸ் காலனி நுண்டி நாகநாத் குப்தா, கோதாவரி குப்தா, ரவி, ராஜு, சவிதா, லாவண்யா, ஸ்ரீநிதி, ஸ்ரீஹிதா, ரிஷிகேஷ், அக்ஷய், வீரந்தர் கோசம் கோரண்டாக்கு சித்திரம் நுஞ்சி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ர ஆலபிச்சின பாட்டா.